0: ஆர் மேப்பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ.
2: யோ ப்ரோஸ்,
3: யோ
2: வா வாண்டே,
3: ஆ
2: யூ ஆர் ரெடி ஃபார் திஸ்?
3: ஆமா
2: அல்லாஹ்
4: ப்ரோஸ்.

0: ஆர் மேப்பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ.
2: Hot soup music. Better pay on the tamo. Take your cup of canne.

0: ஆர் மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மே பாச்சோ
0: பிமார மே பாச்சோ
2: இவான் லங் யூ பீடோ டெல் ஆ லோகா காலு பேனே
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ
3: பட் மென்னா

ஆயிரம் ஏக்கரை உயர்க்குவாரோ மார்மே பாச்சோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ ஆயிரம் ஏக்கரை உயர்க்குவாரோ மார்மே பாச்சோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ.